தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்கதிட்டதா தக்க